0: போட ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம்
2: போட்டான்.
1: ஜெட்டி மட்டும் தான் போடணும், இப்ப ரெடி
2: ஆகிட்டப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம், வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: இந்த அப்படி
1: தேங்க்யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு. வெட்டி கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: வெட்டி கிளி
1: எந்த கிளோ சூப்பர் குடிச்சு உட்கார்றா.
4: என்னடி
1: கையை காலையில பண்ணி குடிச்ச? தப்பா
5: சித்தப்பா, அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
1: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத.
6: சித்தி
1: என்னாச்சு?
6: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
1: என்ன சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
6: மகனே,
3: ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா?
3: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சம்பாதிச்சு?
5: நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். அந்த
1: செக்னு விட்டனா மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் போறதுல போய் செக்க வாங்கிட்டு வர்றது.
5: ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? இவ எப்படி பார்த்தா நம்ம பையன். சித்தப்பா, நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலம் கிடையாது.

0: வளர்ந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனும் குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனும் குடிக்க கூடாது.
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தொட்டு நக்கறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது?
0: என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சு?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடிச்செல்லாம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்ன எவ்வளவு கரெக்டா சொல்லிட்ட?
2: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேக்கும் நீ கரெக்டா திருப்பி கொடுங்க.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்காந்துருங்க, நான் வந்தேன்.
2: ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு. நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
2: நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்கும்போது நீ கொடுத்த.
0: ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க
0: அம்மா எனக்கு.
2: ஐயோ, உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி
0: கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன்று வாங்க. உன்னைய
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
2: நீ ரொம்ப பேசுற. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உங்ககிட்ட.
0: என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு காசுல 50 ரூபாய்?
2: என்னது பார், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கட.
1: குழந்தை ஏன் அழல்ல? ரஜினி முருகன் டீய குடுக்கச் சொன்னான்.

0: உடனே கொடுத்துட்டு போங்க. எதுக்கு?
1: அந்த போர்டில் என்ன எதுக்கு படிச்சு பாருங்க.
2: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
1: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா ஆத்தா ஆத்தா ஆத்தா. ஹலோ, உள்ளே வேண்டா. உண்டியலுக்குள்ள உண்டிக்கிட்டு இருக்கிறது, வெளியே வரா.
3: யாரது?
0: சாமி கை எடுங்க. அவன் கத்தி கத்தி வச்சிருந்து தொப்புல கீறிட்டானா டக்கா டக்கரா போய் அவனை டேக்கிள் பண்ணுங்க.
3: ஒரு வேலை கிடைக்காதவன்.
0: தடிக்கு விழறதுக்கு ஆயிரம் இடம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த?
4: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போல வழிய
3: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றியா?
5: இது உண்டியல்டா.
3: யோ, நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
6: ஆமா.
3: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
6: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன்.
3: மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
4: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரி இடம் கிடையாது.
0: இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டு போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
3: நீ நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐசே விக்கிறானா?
7: மணி ஓஹோ சந்தியா ஆஹா
8: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
9: ஆஹா ஓஹோ
8: சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்மாள் கிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே.
10: நோ ப்ராப்ளம்.

0: நகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற?
2: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
2: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்கலாங்க சாமி.
0: ஐயோ
2: 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
1: ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
2: மாசம் 1 லட்சம் அதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து கேளுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் மேன்.
0: பாட்டி
2: பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜெக்கம்மா, நான் சும்மா விட மாட்டேன்.
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு?
4: அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர்.
3: 15 லாக்ஸா?
4: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே.
2: அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

முடிச்சிடலாமா?

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: பாரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆஃபீஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யாரு வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு பூரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருட்டு.
2: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர் எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படாத்தொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களா, ஞாபகம் இருக்குதா?
0: ஆமாமா, எழுதுனே. அது பெரிய போராட்டமாச்சே.
1: அதுல கதானா ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்?
0: கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆட விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்த அப்படி செத்தான்.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமேயும் கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: விட்டு போயிட்டான் பாத்தியா. நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையிறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை நலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்குச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நேத்து உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: போடா நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீயை நாய்க்கு ஊத்துங்க.
3: நாயர் கேன்சல். டேய் மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ளவரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
3: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின் கோட விட்டுட்டியாடா?
3: 600083.
0: எனக்கு
3: வரப்போற பொண்டாடி பத்தி இது கூட தெரிஞ்சு
0: கூடாதா?
3: ஆமாண்டா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கு சத்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா?
3: எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது. எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதாண்டா.
0: இருந்தாலும்
1: காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தாண்டா கச்சிருக்க.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, கீழே விழுந்து அழுது புரண்டு.
3: அப்படியா?
0: ஆமா.
4: என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு.
4: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.
0: அம்மா!

0: என்னடா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டா?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோடனே கல்யாணத்தன்னைக்கு பார்த்து ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்களாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்களாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடலாம். எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துட்டு போக போறோம். தங்கச்சியும் கூட்டி கொண்டே விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு வரோம்.
3: இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல விடுறா, பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: பிரியா, இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு, கட்டுக்கொம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹாய்
3: நா, கூப்பிட்டீங்களாண்ணா?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது முடிவில் பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கா? நீங்க
3: என்னன்னா அது நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் மலை முடி, ஏன் டென்ஷன் ஆகுது? என்னைய கேக்குற நீ? என்னடா அது, என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி
2: தெரியாதா? தாய், இந்த எகத்தாலும் பேசாலும் பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீங்க. இது அதுக்கு நடு வீட்டில் கொண்டாந்து போட்டிருக்கேன்.
3: இல்லை வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்க செடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான சட்டி போடுறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியுற மாதிரி பண்ணிடும், முட்டி தெரியுற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு.
3: போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா இருக்கீங்க.
2: ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலூன் யாவரியா? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்ன தாண்டா, உன்ன தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கிறல. இன்னும் முறைக்கிற அட்டா பாரு. ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க எதுக்குறப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ, பிரசிஜ் நான் உன திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி?
2: அப்ப
3: என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியல என் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாத்துறேன்.
3: இந்த ஃபேனை போடுறது
2: முடிச்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ,
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க,
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: நேற்று மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரியும் தான் நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்காரு. எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போதுமான மாவை எடுத்து போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளம் அப்பளம் எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வை, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன்.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாச்சி, கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசலவா?
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்க போது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: செல்லும் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாது.
2: ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ்? கெட் அவுட்.
0: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்ட மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில் போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நாம் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். என்ன நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதா வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
1: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாத்தா தானா?
0: அரு, நான் இவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா
2: என்ன மேல
0: எந்திரிக்கிறேன்?
2: என்ன நடந்தது?
1: நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிட்டீங்க
0: இப்படிதான்? கம்மனாட்டி,
3: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
2: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
3: நீங்க எவ்வளவு நல்லவரு.
2: சோ மேல
3: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
2: சைக்கிள்
1: அண்ணே,
2: இவங்க
1: வரல.
2: என்ன மாட்டி விடுவ?

என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்காகன ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா

எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுவிங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் சாப்பாட போடுறாங்க பாருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் சாப்பாட போடுறாங்க பாருங்க. அந்த கண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே, தாரணி மீதிலே பாடுங்க.

கிளை தண்ணிலே எரி சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை. எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எங்க பகுத்தறி வாழற பார்க்காதீங்க.

0: பில் எடுக்கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தாண்டா போடுற சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற
1: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுற
0: கந்த வரைக்கும் கீழே வாய் துடுக்கு
1: இன்னும் கூட கிழியும்.

0: ஆமம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க,
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
2: அடுறான். நல்லா அடுறான் முதல்ல அவன. ஆளைய அவனையும் பாரு, மந்திரம் பேச்சு வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சு கல்ல போறா, கீழே வரண்டா, இன்னி கீழே வரண்டா. எடுத்துட்டியா? மேல முருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா? அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்பிட்டு போயிலுமா ஓட்டுறாங்க? என்னத்த
1: இங்க உட்காந்துக்கிட்டே அங்க நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான் இவன். பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான்.
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
2: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
2: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார் இது கூட தெரியாது? ஆறு மணி பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
2: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
2: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
2: அதே மாதிரி தான் இசையும். குத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
0: இந்த
2: சரி, இது என்ன?
0: மூணு எப்படி இருக்கும்
4: மூணு தொட்டது யாரு?
5: கொய்யால.

0: இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா கலையில ஒட்டடை புடுங்க. நீ
1: ஒட்டையா
0: புடுங்கலையா?
1: புடுங்கிட்டாங்க.
0: என்னடா
1: அதான் அது மீசங்க
0: கம்பளி பூச்சிடா.
1: கம்பளி?
0: உன் கம்பளி பூச்சி எங்க?
1: என் கம்பளி பூச்சியா?
0: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
1: அது ஓடிடுச்சுங்க.
0: கம்பளி பூச்சியை ஓட விட்டு. ஆமா ஏண்டா எந்திரிச்சா? ஏண்டா எந்திரிச்சா? உட்கார்றா உட்கார்றா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பணம் எந்திரிக்கலாமா?
1: பிளைட்டா
0: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
1: என்னங்க
0: பெல்ட்ட மாட்டா?
1: பெல்ட் பெல்ட் அம்மா
0: இந்த பெல்ட்டாட சொன்னேன். இந்த பெல்ட்ட மாட்டா.
1: மாட்டறங்க.
0: மாட்டா
1: மாட்டு தம்பி
0: மாட்ட. பெல்ட்ட மாட்டிட்டியா?
1: மாட்டியாச்சுங்க.
0: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தா காப்பாத்தணும்.
1: ஆஹா ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாய்? அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே.
0: காஞ்சிபுரத்தில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்க? பாவைக்கு வந்தியா? தீவிர

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: செத்தா?
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொண்டுட்டீங்களடா.
0: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
0: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்க,
0: புருஷன் வழக்கப்படி
1: புதைக்கணுங்க.
0: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆடா பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
0: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
0: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
0: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அநாத பாடியா?
0: ஆமாயா,
1: ஆள் இல்லாத அநாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யாரு? இந்த ஜுனூன் சேட்.
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்த பையனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நெல்சு மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடாம்.

0: நீயா?
1: நானா திருடல துறை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
0: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
1: நல்ல தம்பி.
0: நல்ல தம்பி.

0: அவன் யாரு இது? யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே, ரோட்ல அப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க, அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படி நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசி கிறக்கம் போல் இருக்கு. ஐயா ஐயா, ஒரு சோடா ஒன்று
1: கொடுங்க. கொடு
0: இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு. ஐயா ஆய திறங்க, மேல லாரி ஈரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்?
2: எலிப்பூட்டேன்
0: கிடந்தீங்க, மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே?
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு?
0: ஹெரோயின்
2: பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
2: போதை பொருள். சொல்லு பாப்போம்.
0: போதை பொருள்
2: சொல்றியா நீ? இத்தினூண்டு 5000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவம் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூஞ்சில அடிச்சு எழுப்பிட்டியாடா?
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
3: செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போனீங்க
2: என்ன? முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல? முடியுமா?
0: முடியாது முடியாது.
2: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியாடா?
0: அடிக்காங்க அடிக்காங்க, தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா.
4: போனா போது போனா போது.
0: நீ
2: எங்க போற?
0: நீ தானே போத்துனீங்க.
2: நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன்.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
2: 5000 ரூபாய் எடுத்து வை.
0: 5000ஆ?
2: ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வை.
0: 10000 இல்ல,
2: 20000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
2: அப்ப என் சகாகிரத்துக்கு கூட்டு போ.
0: செவ்வாயிரத்துக்கு
2: கூட்டி போவா?
0: எனக்கு

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமலை சொல்றது கரெக்ட் தான். பொட்டிய போடுறேன்.
1: போடு போடு. செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: விஜய ராசி அன்பர்களே.
1: ஏ, அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்வதை கேட்கணும்.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள், பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது. நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி, உப்ப லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: ரெண்டுல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போட கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, இத எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டனே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்வளவு பச்சுகிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல, கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றான, உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாணிக்கோவின் சாரத்தில் மயங்கித் திரிவோம்

0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: சிச்சி, அவனெல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சிருங்க.
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவுனாலும் என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு கார் அனுப்பல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
0: ஐயா, இதுக்காக விழாவு போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: அதாவது ரொம்ப நேரம் பண்ணி நீங்க வாய தவளை திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷால் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பில்லையே.
1: பேர் மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்னு சொல்றேன்.
0: சரி சரி சரி.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையை புரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி எப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி எப்படி நடந்துட்டா, தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டா வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: தப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி எல்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி இருக்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படி இருப்போம்,
1: இப்படி இருந்தா எப்படி,
0: இப்படி இருந்தா பொம்மநாடுகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது? நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீதான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்து, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்து, எப்படி?
0: ஏய் டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்?
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் தொடக்கி விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: விட்டு போயிட்டது.
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருப்பா, திடீர்னு பாதியில வந்து இப்படிதான் இருக்க கூடாது, இப்படிதான் இப்படி இருப்பா, அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான் இருந்திருப்பா?
1: கம்
0: ஏன்
1: கம் கம் கம் கம் கம்
0: இங்க நிக்கணுமா?
1: மது, இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: I'm sorry.
0: போடா பாவி.
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை?
0: ஐயோ, ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கோம், தெரியும் இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்ரா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல, இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ, அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் பேசார்.
1: டாக்டர்,
0: அங்கேயும் அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படி அப்படியே திரும்பாத. ஐயோ, காலையில அப்படி எப்படி பேசும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. எப்படி எல்லாம் நடந்து போச்சு, இப்படி எல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா. இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண? சரிமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்கும் போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றாருங்க திருநா.
1: சரியா தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறீல. தூமெச்சா பேசுறீங்க. நீமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறோம். போடுறேன்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: பிச்சுமணி பிச்சுமணி டே பிச்சு,
1: எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சமணி நொச்சமணி நின்று
0: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு. இனிமே ஓரும்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
1: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்கா? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது.
0: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளிய அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
1: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டு ஓகே.
0: என்னவோ பண்ணி தொட.
1: ஹலோ, வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
1: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்குல வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
1: மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
1: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திரே டிப்பன் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க.
1: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
1: என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
1: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
1: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிடுச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
1: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
1: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
1: அவளை சுத்தம்.
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
1: பார்த்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இதை கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
1: வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
1: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் எதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
1: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுளியா இருக்கு.
1: இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
1: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறேன்.
1: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
1: இல்ல, டீப்ளேட் டீப்ளேட்
2: பார்த்தாலே தெரியும்.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதாவது புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும். இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

dime qué me tú, da, d

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க கால தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவை பண்ணாரு?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவர் வீட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார்குள்ள ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார்குள்ள ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிர் இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாக்க, நான் லூசு தான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
3: இப்படி
0: பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாள் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
1: போறான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அழகிறானா?

0: கண்டிட்டல்லே ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்.
1: ஓ கிருஷ்ணனோ? எந்த இது கோலம்?
0: கோலமல்ல ஓமனே, கோலமல்ல. ஈ ஜீவிதத்தில பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து. பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரெண்ட் ஆகும். ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து, மண்டை வளர்த்து, மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து. கண்டோ எந்த சிரி சிரி நிறுத்தணும், புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி. ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி. பட்சே ஞான்
2: கரையண்டா
0: ஓமினே, ஞான் ஸ்டேட்டே மாறி. மனசிலாயில்ல, இனி எந்த மத டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா, எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர், எந்த நாதம் ஜண்டை, எந்த நடனம் கடகலி,
1: மலையாள சூடு வச்சுட்டு உனக்கு புத்தி வரலையா?
0: தீ கொண்டு சுட்டவனு உள்ளாரும், பட்சே ஆரட்டில நீங்கள் நாவல சுட்டவடு. இது ஐயன் வள்ளுவர் பறஞ்சதான். அதுகொண்டு நீங்களுக்கு டவுட் உண்டெகில் சோலமன் போப்பே அவடும் சோதிக்கணும்.
1: கிருஷ்ணா பேசாம போய்க்கோ.
0: ஓ ஞான் போனோ? இது நல்ல தமாஷ் குட்டி. நின்னை பிரேமிக்கான் வேண்டி ஞான் ஒருபாடு தியாகம் செய்தறியோ. ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து, பட்சே ஞான் டிஃபரண்ட். ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து, இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி, இது எந்த கேரள அச்சன் வடக்கெண்ட வீரகதாம் அம்பட்டி.
2: கல்யாணம்
3: கழிஞ்சேன் அப்புறம் மரிச்சா
1: அச்சன் இவரு வரும்
0: போய்க்கோ.
1: கேரள பர்ம கலை அறியோ?
2: அறியோ அறியோ.
1: அறியுமோ? அம்மே கேரளா ஏறும்படி அறியுமோ? நன்னாயிட்ட அறியுமோ?
3: குறைச்சு குறைச்சு அறியும்.
0: அது

0: சுகமதியே இதயத்தையா பன்னார கண்ணமா சுவையதில்லை மதுரசமே கண்ணாடி சின்னமா
1: சுகமதியே இதயத்தையா பன்னார கண்ணமா.

சிரித்தால் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள்.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே போறேன்.
1: எல்லாமே சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனாண்டு போறா?
2: நீ
0: பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ்
2: இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து என்ன சொன்னா? என்ன சொன்ன?
0: அப்பதான் சொல்றதா சார், இப்ப சொல்லிட்டு போறேன்.
2: இவ சரி விடமாட்டா, ஸ்டேஷன் விட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கோம்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால
2: என்ன சேசல வச்சு புலந்து
0: முடிவு? என்ன விளையாட்டு!

0: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். சொல்லுங்க. ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: உலகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றே.
1: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். ஊரா இருந்தா
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
1: கோழி அண்டாவில போட்டு அழைச்சிக்கனால அது எந்த காலம் எவனு கேத்துறீங்க? குடுக்கிற காலம் தின்னு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
1: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலா நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்ச. மறுமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு நாலாயிரம் போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
1: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டமே.
2: ஓடிடுவானா?
1: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாதுட்டு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி, என் மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா, அதுல என்ன கஞ்சத்தனம், எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவன் சொன்னா அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழம் திருந்து. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா
1: சொல்லுப்பா.
2: பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழம் திருவேன். என் மட்டும் ஆசை எப்படி?
1: அடவாவியலாம் சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினா ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊரா ராஜா?
4: காரைக்கால்.
1: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காபி.
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பலவேறு பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டைக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

முடிச்சிடலாமா?

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, மம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து, ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டை போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டை போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழற, என் போய
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: ತಾಕಿಟ್ಟ ತಾಕಿಟ್ಟ ಧೀಮಿ ನಡನ தக்கிட்ட தக்கிட்ட
1: தினி
0: நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்னடா ஸ்கிப்பிங் கிப்பிங் அப்பன் மகன் சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்குது
0: பாட்டி. அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ
1: வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ.
0: என்னடா அடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா, பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளி கொடுத்து இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாது சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளி கொடுத்து இடிச்சு இடிதான்.
1: சாமி, பள்ளி கொடுத்து இடிக்கிறேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பேன்.
0: பாடி பாடி டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன்டாடி,
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
5: சாத்தப்பன் தான்
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: தெளிகிற குடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: in the rain.
1: ஆரம்பிச்சிட்டாண்டா.
0: I am swine in the rain. I am swine. Hey, I pay money. Complain warden.
1: என்ன வேணும்?
0: Wood chutney.
1: Chutney.
0: Hey!
2: Thanks sir.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபூல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ, I am sorry.
0: Hey! You you you. I fool of the idiot of the fool of the ass. Stop.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
0: What?
1: Out. மிட்சுபிஷி.
3: Hitachi, Hitachi.
1: Vandachi.
3: Oh my god.
1: It's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. See, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். ஐயா. Come on.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.
2: என்னடா?
0: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஹே, மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா. செல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடிசர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
4: சிந்தாமா ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க, ஐயோ ஐயோ
0: ஐயோ ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ, அட பாவிலா, ஐயோ. அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா?

0: இந்த எண்ணெய் தான் எங்க வீட்டுல அனுப்புறியோ. இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராவு. இந்த அம்புரா காசுக்கிறா எக்கடா போ எக்கடா போ எக்கடா. ஒய்யா
1: உண்மை நினைச்சேன் சிரிச்சேன்.
0: I am your best friend. Please, yeah.
1: சொல்ல மாட்டேன் கண்டிப்பா.
0: Thank you.
2: ஆஹா பிட்ட போட்டுட்டானே மனசு மாறிடுவாளோ. இது வேஸ்ட். மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்வளவு ஹாப்பியா இருக்க?
2: ஐயோ அவன் டுபா குடுங்க நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: ஸ்டாப் பண்ணாத. நீங்க சொல்லுங்க.
0: ப்ரூஸ் என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது ஐ மேன் ஐ அம் ஹியர்
2: 1 செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட்.
3: ஓ காட் வாட் எ கிரேட் ஃபேமிலி.
0: யா
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
0: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
0: ஓகே
3: பை.
0: சிங் இன் தி ராய் ஐ அம் ஃபைன் இன் தி ராய்
1: பாப்பா.
0: சாங் இன் தி ராய் I am found in the rain. Sing.
4: ஏண்டி பம்பாய்
5: போமனா
4: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி
5: சத்த சும்மா இருக்கேலா.

0: அஞ்சு பவுன் குறையறது அவ்வளவு தொடரடா.
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதா.

这里这个镜子里站，这个这里这个镜子里站，这个镜子里这里这个镜子。

தின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: இதுக்கு பேர் கம்பெனி, இதுக்கு ஒரு MD, ரெண்டு அல்லக்கை வேற. நியாயமாய ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
1: அப்புறம்
0: என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. எவ்வளவு காத்த வாயில
2: வச்சிருக்கான்
1: பாட்டி? நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
2: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க உட்காருங்க தம்பி.
1: உங்களுக்கு எந்த பொருள் வேணும் சொல்றீங்களா?
2: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. நீங்க கிளம்புங்க.
1: இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
2: இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல திரும்ப திரும்ப வா, வேலை வரத்துக்கு போலாம்.
4: இது என்னது
0: ரேடியா
4: பாடுமா?
0: சுச்சி போட்டா பாடும்.
5: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
0: இது பாட்டா? யோக்கிய பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

0: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையிலா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்தண்ணே காஃபி.
0: பாடா, என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனை பொண்ணு கட்டின? நீ
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்க?
0: பாருங்க, வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்லாதவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறந்தைய கொண்டே அடிச்சுக்கணும்.
2: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தவி பாப்போம். குத்தவையி என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின்னு கொள்ள பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தின்ன இல்ல
0: வேணாமா?
2: வேணாம், என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி
2: அனுப்பு. நான் அந்த கோடை கேர மாதிரி 1000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறேன்.
0: சரி,
2: நீ பாத்தியா
0: என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி.

0: எப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணா? நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, என்ன ஆயிருப்பு தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போற உள்ள
0: போ போ. அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு பாத்துக்கலாம்.
1: நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளை கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்ற?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம நீ இதே மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டு என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க?
1: என்ன
0: என்ன என்ன நினைச்சு பாக்க முடியுதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிருவேன்.
0: ஈஸ்வரா,
1: அப்புறம் பேச நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு, அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.
2: என்ன பாட்டு பாடணும்?
3: தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுதுவா.
3: மாமா, ஏன் பாட்ட நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா.

0: அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு.
1: ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க?
0: வசிக்குதுலக்கா.
1: இருடா மாமா வரட்டும்.
0: மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு? நீ சீக்கிரம் போடுத்த. முதல்ல
1: வந்துட்டாரு.
2: வந்துட்டாரா? நீ சாப்பிட்ட மாதிரிதா. என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிறமான் தெரியுது.
0: விட்டுட்டு
1: பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு
0: செஞ்சிருக்கேன். மீன பிடிச்சது நானு. அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
2: போடு போடு போடு போடு.
3: இன்னொரு
2: பீஸ்மா வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
0: ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட
2: போடுங்க. அப்பாவே சாப்பிடல. எனக்கு மட்டும்
3: எனக்கும் கௌரவம் தான் பெருசு.
0: அப்புறம் சாப்பிடு.
1: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
0: எனக்கு எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
2: பெண்ணப்பாரு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
0: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும்.

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு படியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சு.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா,
0: இது உங்கள் சொத்து.
2: ஐயா,
0: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்ன இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெண்ணாத்தி
0: பேசுறேன்?

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிலாசு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வர்த்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா.
2: காசு இல்லப்பா,
0: காசு காசு. காசு இல்லைங்க, யாத்துக்கு அல்லாய் காசு சொல்றேன், நீ என்ன பயம்?

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல, பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா, பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்ட அப்படியே திருப்பதிக்கு நேரம் ட்ரெயின் ஏறினவன் தான், இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா மொட்டை.
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம், அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன், எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்திருவா அறிஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணமெல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்ணுறதுக்குமே சரியா போயிருது. பசிங்க வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுற கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்டுல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: சரப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா அப்படி கிடையாது.

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாரு இருக்கு. இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இடிச்சோன கிரன சுத்திரம் இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். டீசன்ட்டா முடிச்சிட்டு
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் இமைக்கிறதுக்கு
1: என்னது?
0: என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ? இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு
1: லீவ போடு. போடு லீவ.
0: ஏசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா.
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியா கோயா நீ. ஏரியா
1: ஹலோ. ஏரியா சொல்லு.
0: ஏரியா வெளியம்மா. வாடா நீ, வாடா நீ.
1: வாடா. ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா.
0: நீ ஏன் கண்டு போடா? ஏன்னா சொல்லி விடுற.
1: டேய்,
0: உன்னை கண்ட கண்ட பாத்துல பேரை மாத்திக்கற.
1: டேய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம். யார்கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா, போலாம். ஏ போலாம். செல்வம்,
0: ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
2: ஏர் ஸ்பீக்கிங்.
1: இதுதான் அவன் ஏரியா?
2: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டு ஒதுக்கி போற.
2: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே.
2: மதியம் 3.
1: அதுக்கு
2: 2:59 கண்டதுனா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
2: மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்துடைய தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
2: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். சொல்லிட்டு போ.
2: என்னது?
1: நீயே சொல்லு.
2: குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி, அதுக்கு என்ன போ?
2: குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன்.
2: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒண்ணு செய்வோமா?
2: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
2: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா?
0: ஒரு மனுஷன் வீடு வந்து சேரப்பல எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
2: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிதான் உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
3: என்ன
0: அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கல? என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஐயோ, இதையா முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அளை வச்சு வடிக்க பாக்குற.
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்க்கா?
1: மாமையா, நான் போற இடத்துக்குல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. அது என்ன வீடு?
0: எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் ஏ மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல. அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுறேன்.
3: நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன்.
0: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
3: முக்கியம் வாடகை கொடுத்துட்டு வக்கல்ல.

0: ஒரு வண்டி வருது, இதை காட்டிட்டு போட்டு
1: என்ன
0: செய்யறீங்க?
1: நடுச்சாமத்துல
0: ஒத்தில தைரியமா நிக்கிறான், பெரிய போலீஸ்காரா இருப்பான், எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டு நேரத்தை கழிப்பு எடுத்துரு.

0: சார்,
1: அதுக்கெல்லாம்
2: அவன் ஜெப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடிப்படி நான் சொல்றேன், மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுட்டு இருக்கேன்? போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை குடுக்க போறானோ?
5: மந்திர அச்சேனா?
6: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன
2: கோனை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோன,
2: யாரு அவரா? அவரு
7: நல்லாரு நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம்கா மானியே இன்னைக்கு இருக்கு உனக்கு.
4: என்ன?
2: உன்ட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
5: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்கலே ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கோயில்ல. பேஸ்
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தும் மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சி தரா ஹிந்தி போல்தே
4: ஹே? ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
8: ஸ்டார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷி வில் பிகம் வெரி பிக் ஹீரோயின். தூ தோ ஐஷு ராய் பன் ஜாயேகி.
8: பேட்டா வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
4: யே தோ சாச்சிநாத் டெம்பிள் ஹே.
8: Who is the main god?
4: Lord Shiva.
8: Yeah, achcha achcha.
4: Acha chaliye puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell mar bell. Chaliye aap chaliye.
2: Hey, ella muliyum pesra?
4: Yaar ivalla ivanga vadanattu la vandirukanga. Ee mandir ka bada pandit hai Venu Shastri ji.
5: Venu Shastri ka?
4: Haan ji.
6: Ye ladka kaun hai?
4: Ye hamara mandir ka bell boy hai.
6: Bell boy?
4: Haan ji.
6: ये तो बैड बॉय है.
7: इन पतिया वाले तो சொல்லி இருக்காங்க.
4: ஐ பூஜை करेंगे.
2: बैड बॉय ஆ? என்ன?
4: बैड
2: बॉय ன்னு போறாளே அப்படினா என்ன?
7: அதாவது இந்த உலகத்திலேயே ஒண்ண மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கறாங்க.